சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக இதோ ஒரு பக்தி பாடல்.

மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 8வது அவதாரமாக போற்றப்படுவது கிருஷ்ண அவதாரமாகும். மற்ற அவதாரங்களில் இறைவன் தனது சில அம்சங்களை மட்டுமே வெளிப்படுத்திய நிலையில் கிருஷ்ணன் அவதாரத்தில் மட்டும் தனது முழுமையான 16 கலைகளையும் வெளிப்படுத்தினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. துவாபர யுகத்தில் இறுதியில் பூமிதேவி அசுரர்களின் கொடூர ஆட்சியால் அதர்மத்தாலும் சுமை தாங்க முடியாமல் பிரம்மாவிடம் முறையிட்டார். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கிணங்க பூமியில் தர்மத்தை நிலைநாட்டவும் கம்சன் போன்ற கொடூரமான அசுரர்களை அழிக்கவும் மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக அவதாரம் தரித்தார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வட இந்தியாவில் மதுராவில் சிறையில் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு 8வது குழந்தையாக பிறந்தார். பிறந்த அன்றே தந்தையால் கோகுலத்திற்கு இரகசியமாக கொண்டு செல்லப்பட்டு நந்தகோபர் யசோதா தம்பதியினர் செல்ல மகனாக வளர்ந்து வந்தார். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் ஏராளமாக இருக்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறு வயது முதலே விளையாட்டாக சில பல அரக்கர்களை பூதங்களை கம்சனால் அனுப்பப்பட்ட கொடூர அசுரர்களை அழித்தார். விஷப்பால் கொண்டு வந்த பூதனை என்னும் அரக்கியை அழித்தார். சகடாசுரன் என்ற அசுரன் வண்டி வடிவில் வந்து துன்புறுத்தினார். அந்த சகடாசுரனை சுழல் காற்று வடிவில் வந்து அழித்தார். யமுனை நதியை விஷமாக்கிய காளிங்கன் என்ற மிக கொடிய பாம்பின் தலை மீது நடனமாடி அந்த அரக்கனையும் கொன்று குவித்தார். இந்திரனுக்கு செய்யப்படும் பூசையை நிறுத்தி இயற்கைக்கும் பசுக்களுக்கும் பூஜை செய்ய சொன்ன கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனின் மீது கோபமடைந்த இந்திரன் பெரு மழையை பொழியச் செய்தான். கோகுல மக்கள் பாதுகாக்க வேண்டி கோவர்தன மலையை தனது சுண்டுவிரலால் தூக்கி

0: குடைபோல் அனைவரையும் காப்பாற்றினார். பின்பு பிருந்தாவனத்தில் கோபியர்களுடன் ஆடிய லீலைகள் என்பது சாதாரண மனிதன் காதல் அல்ல, அது ஜீவாத்மாக்கள், மனித ஆன்மாக்கள் பரமாத்மாவுடன், அதாவது இறைவனுடன் கலக்கும் தூய்மையான பக்தி தத்துவத்தை குறிப்பதாகும். பின்பு கிருஷ்ணனுடைய பால்ய வயதில், வாலிப வயதில் மதுராவிற்கு சென்று கம்சனின் மல்யுத்த வீரர்களையும் யானைகளையும் வீழ்த்தி இறுதியாக தனது தாய் மாமனான கம்சனை கொன்று தனது பெற்றோரையும் தாத்தா உக்கிரசேனரையும் சிறையிலிருந்து மீட்டார். அதோடு மிகவும் முக்கியமானதான மகாபாரத போரில் ஆயுதம் ஏந்தாமல் பாண்டவர்களின் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக செயல்பட்டார். போர்க்களத்தில் உறவினர்களை எதிர்த்து போரிட தயங்கிய அர்ஜுனனுக்கு தர்மத்தின் பாதையை உணர்த்த தனது வாயிலாக கூறிய அமிர்த மொழிகளே ஸ்ரீமத் பகவத்கீதையாகும். போரின் போது தனது விஸ்வரூப திருக்காட்சியை அர்ஜுனனுக்கு காட்டி உலக இயக்கங்கள் அனைத்தும் தன்னுள்ளேயே நடப்பதை உணர்த்தி காட்டினார். அதோடு மட்டுமல்லாமல் கீதையின் முக்கியமான ஒரு அம்சமாக உள்ளது, பலனை எதிர்பாராமல் உன் கடமையை செய்ய வேண்டும். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் உபதேசம் மனித குலத்திற்கே ஒரு வழிகாட்டியாகும். நமது கடமையை நாம் செய்ய வேண்டும். பலன் என்பது இறைவனால் நமக்கு அளிக்கப்படுவதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதையே கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று பகவத்கீதையின் மூலமாக கிருஷ்ணர் மனித குலத்திற்கே ஓர் வழிகாட்டியாக விளங்கியுள்ளார். இறைவன் பட்டாடைகளுக்கோ பொன் பொருள்களுக்கோ கட்டுப்பட்டவர் அல்ல. இறைவன் பக்தர்களின் தூய்மையான பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர், தூய்மையான அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டவராவார். அதனால் தர்மம் தற்காலிகமாக தோற்று போவது போல தெரிந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். அதனால் நாம் அனைவரும் தர்மத்தின் பாதையில் தூய்மையான பக்தியுடன் இறைவனை நாடி வைகுண்டலோகம் என்னும் முக்தி நிலையை அடைவோமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சமய உரையை ஆற்றுபவர் சிவாச்சாரிய தேவகுமார் அவர்களுக்கு என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு பெறவுள்ளது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

Govinda Nama Sangirtanam Govinda Govinda திருமால் அடியார்களே உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய கோவிந்தனை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. இன்று புரட்டாசி மாதத்தின் 4வது சனிக்கிழமை, 4வது கோவிந்தன் திருவிழா. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் திருமாலை போற்றும் பக்தி பாடல்களையும் சமய உரையையும் கேட்கலாம். முதலில் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அயபாலன் பரப்பன் குரலில் ஒரு கண்ணனை போற்றும் பக்தி பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் ஐயா பாலன் பரப்பனுடைய குரலில் ஏழுமலை என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். தமிழ் மொழி என்பது பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் பெரும் தொண்டாற்றிய சிறப்புமிக்க மொழியாகும். தமிழின் இனிமையையும் இறைவனின் பெருமையையும் மனித வாழ்க்கையின் உயரிய நெறிகளையும் உலகிற்கு எடுத்துரைத்த பல பக்தி பெரியோர்கள் வாழ்ந்து உள்ளார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் நாயன்மார்களுள் ஆழ்வார்களும் ஆவர். நாயன்மார்கள் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். ஆழ்வார்கள் திருமால் எனப்படும் மகாவிஷ்ணுவின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவர்கள். பன்னிரு ஆழ்வார்கள் தமிழ்நாட்டில் வைணவ பக்தி மரபை வளர்ந்த பன்னிரு அருளாளர்கள் ஆவர். இவர்கள் இறைவனின் திருநாமங்களை பாடி அவருடைய திரு குணங்களையும் திருவிளையாடல்களையும் மக்களிடையே பரப்பினர். இவர்களுடைய பாடல்கள் பக்தியை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதர்கள் எவ்வாறு அன்புடனும் பணிவுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றன. பன்னிரு ஆழ்வார்களின் வாழ்க்கையும் பாடல்களும் இன்னும் கோவில்களிலும் வீடுகளிலும் பக்தியுடன் போற்றப்படுகின்றன. குறிப்பாக மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடும் வழக்கம் பல நாடுகளில் வாழும் தமிழ் மக்களிடையே சிறப்பாக பின்பற்று வருகிறது. நம்முடைய இன்றைய திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில்

மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 8வது அவதாரமாக போற்றப்படுவது கிருஷ்ண அவதாரமாகும். மற்ற அவதாரங்களில் இறைவன் தனது சில அம்சங்களை மட்டுமே வெளிப்படுத்திய நிலையில் கிருஷ்ணன் அவதாரத்தில் மட்டும் தனது முழுமையான 16 கலைகளையும் வெளிப்படுத்தினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. துவாபர யுகத்தில் இறுதியில் பூமிதேவி அசுரர்களின் கொடூர ஆட்சியால் அதர்மத்தாலும் சுமை தாங்க முடியாமல் பிரம்மாவிடம் முறையிட்டார். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கிணங்க பூமியில் தர்மத்தை நிலைநாட்டவும் கம்சன் போன்ற கொடூரமான அசுரர்களை அழிக்கவும் மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக அவதாரம் தரித்தார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வட இந்தியாவில் மதுராவில் சிறையில் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு 8வது குழந்தையாக பிறந்தார். பிறந்த அன்றே தந்தையால் கோகுலத்திற்கு இரகசியமாக கொண்டு செல்லப்பட்டு நந்தகோபர் யசோதா தம்பதியினர் செல்ல மகனாக வளர்ந்து வந்தார். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் ஏராளமாக இருக்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறு வயது முதலே விளையாட்டாக சில பல அரக்கர்களை பூதங்களை கம்சனால் அனுப்பப்பட்ட கொடூர அசுரர்களை அழித்தார். விஷப்பால் கொண்டு வந்த பூதனை என்னும் அரக்கியை அழித்தார். சகடாசுரன் என்ற அசுரன் வண்டி வடிவில் வந்து துன்புறுத்தினார். அந்த சகடாசுரனை சுழல் காற்று வடிவில் வந்து அழித்தார். யமுனை நதியை விஷமாக்கிய காளிங்கன் என்ற மிக கொடிய பாம்பின் தலை மீது நடனமாடி அந்த அரக்கனையும் கொன்று குவித்தார். இந்திரனுக்கு செய்யப்படும் பூசையை நிறுத்தி இயற்கைக்கும் பசுக்களுக்கும் பூஜை செய்ய சொன்ன கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனின் மீது கோபமடைந்த இந்திரன் பெரு மழையை பொழியச் செய்தான். கோகுல மக்கள் பாதுகாக்க வேண்டி கோவர்தன மலையை தனது சுண்டுவிரலால் தூக்கி குடைபோல் அனைவரையும் காப்பாற்றினார். பின்பு பிருந்தாவனத்தில் கோபியர்களுடன் ஆடிய லீலைகள் என்பது சாதாரண மனிதன் காதல் அல்ல. அது ஜீவாத்மாக்கள், மனித ஆன்மாக்கள் பரமாத்மாவுடன், அதாவது இறைவனுடன் கலக்கும் தூய்மையான பக்தி தத்துவத்தை குறிப்பதாகும். பின்பு

0: கிருஷ்ணனுடைய பால்ய வயதில் வாலிப வயதில் மதுராவிற்கு சென்று கம்சனின் மல்யுத்த வீரர்களையும் யானைகளையும் வீழ்த்தி இறுதியாக தனது தாய் மாமனான கம்சனை கொன்று தனது பெற்றோரையும் தாத்தா உக்கிரசேனரையும் சிறையிலிருந்து மீட்டார். அதோடு மிகவும் முக்கியமானதான மகாபாரத போரில் ஆயுதம் ஏந்தாமல் பாண்டவர்களின் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக செயல்பட்டார். போர்க்களத்தில் உறவினர்களை எதிர்த்து போரிட தயங்கிய அர்ஜுனனுக்கு தர்மத்தின் பாதையை உணர்த்த தனது வாயிலாக கூறிய அமிர்த மொழிகளே ஸ்ரீமத் பகவத்கீதையாகும். போரின் போது தனது விஸ்வரூப திருக்காட்சியை அர்ஜுனனுக்கு காட்டி உலக இயக்கங்கள் அனைத்தும் தன்னுள்ளேயே நடப்பதை உணர்த்தி காட்டினார். அதோடு மட்டுமல்லாமல் கீதையின் முக்கியமான ஒரு அம்சமாக உள்ளது, பலனை எதிர்பாராமல் உன் கடமையை செய்ய வேண்டும். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் உபதேசம் மனித குலத்திற்கே ஒரு வழிகாட்டியாகும். நமது கடமையை நாம் செய்ய வேண்டும். பலன் என்பது இறைவனால் நமக்கு அளிக்கப்படுவதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதையே கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று பகவத்கீதையின் மூலமாக கிருஷ்ணர் மனித குலத்திற்கு ஓர் வழிகாட்டியாக விளங்கியுள்ளார். இறைவன் பட்டாடைகளுக்கோ பொன் பொருள்களுக்கோ கட்டுப்பட்டவர் அல்ல. இறைவன் பக்தர்களின் தூய்மையான பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர், தூய்மையான அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டவராவார். அதனால் தர்மம் தற்காலிகமாக தோற்று போவது போல தெரிந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். அதனால் நாம் அனைவரும் தர்மத்தின் பாதையில் தூய்மையான பக்தியுடன் இறைவனை நாடி வைகுண்டலோகம் என்னும் முக்தி நிலையை அடைவோமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: எங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சமய உரையை ஆற்றுபவர் சிவாச்சாரிய தேவகுமார் அவர்களுக்கு என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் சொன்னபடி கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் அறம் செய்ய வேண்டும். அது பழங்காலத்திலிருந்து நம்முடைய தமிழ் மூடாட்டி, அதாவது ஔவை பாட்டி, தமது முதல் அத்திச்சூதியில் சொல்லியிருக்கின்றார். அறம் செய்ய வேண்டும், அதாவது நாங்கள் எப்பொழுதும் ஏதாகிலும் நாங்கள் ஓர் அறத்தை செய்ய வேண்டும், ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும். செயல்களை மட்டுமல்லாமல் நாங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும், நல்ல முறையில் யோசிக்க வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது அறம் எனப்படும். நம்முடைய திருமால் திருவருள் என்னும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் ஆழ்வார்களை பற்றி பேசி இருக்கின்றோம். ஆழ்வார்கள் என்ற சொல்லுக்கு இறைவனின் பக்தியில் ஆழ்ந்து திளைபவர்கள் என்று பொருள் கூறப்படுகிறது. திருமால் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் அவர்கள் தங்கள் வாழ்வையே இறை தொண்டியிற்காக அர்ப்பணித்தனர். பன்னிரு ஆழ்வார்களின் பெயர்கள் பொய்கை ஆழ்வார், பூத்தத்தாழ்வார், பெய்யாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான வாழ்க்கை அனுபவங்களையும் பக்தி உணர்வுகளையும் தங்கள் பாடல்களில் வெளிப்படுத்தினார்கள். சிலர் திருமாலின் பெருமையை பாடினார்கள், சிலர் அவருடைய திருவடியில் சரணம் அடைந்தார்கள்.

சிலர் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே தங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கமாக கொண்டார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ் வைணவ இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கினார்கள். அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற தாத்தா வைத்திப்பிள்ளை குரலில் ஸ்ரீஹரி பரந்தாமன். நீங்கள் எந்த ஒரு கண்ணனே போற்றும் பக்தி பாடலை கேட்க விரும்பினால் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு 4020 8070 4028070 என்ற தொலைபேசி மூலமாக அழைக்கலாம். 4028070

அன்பு மக்களே, உங்களுக்காக சில அறிவிப்புகள். இன்று சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. இன்று கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை, அப் டு மிட் நைட், நள்ளிரவு வரை கொண்டாடும் திருக்கோவில்கள். ஜான் கெனடி அவெனியூ, வக்குவா, தமிழ் சாந்த குணானந்த சபை, அமோரி பெல்வி மொரல், மாரியம்மன் உபாகரம் சங்கம், பிராம்ஸ்டான் ஃபிளக் லகித்தே, மாரியம்மன் திருக்கோவில், ஃபிளக் ஆர்ஜி மாரியம்மன் திருக்கோவில், லுவால் சாஞ்சுபேர் மகாமாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் இன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெறும். இனி கோவிந்தன் திருவிழா முழு இரவு, ஃபுல் நைட், முழு இரவு நடைபெறும் திருக்கோவில்கள். காக்கவால் கியூபிப் கனக துர்கை சங்கம், பவுண்டரி ரோத்ரோசில் பொசேஜோ தமிழ் தர்ம சங்கம், குட்டோ சாம்பியா திரௌபதியம்மன் திருக்கோவில், பொப்லாம் பாம்ப்ளமுஸ் அம்மன் சிவ சுப்பிரமணியர் தமிழ் சங்கம், சாஜுலியா துத்மா சிவ சுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், சுரினாம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில், பிரித்தானியா சிவ சுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், ரிவியா தி ஜாங்கி தமிழ் கழகம், பாத்திமாரே முருகன் ஒற்றுமை சங்கம். இந்த திருக்கோவில்களிலும் இந்த சங்கங்களிலும் கோவிந்தன் திருவிழா இன்றைக்கு முழு இரவு, அதாவது இன்றைக்கு தொடங்கி நாளைக்கு அதிகாலையில் நடைபெறும். நம்முடைய வானொலி இன்றைக்கு நள்ளிரவு முதல் நாளைக்கு அதிகாலை 5 மணி வரை இதே வானொலியில், அதாவது ஆரம் 3 வானொலியில், பொப்லா சுகை ஸ்டேட் திரௌபதி அம்மன் சிவ சுப்பிரமணியர் தமிழ் சங்கத்திலிருந்து உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நம்முடைய தொலைக்காட்சி தமிழ் சேனல் எனப்படும் அலைவரிசை 6 இன்றைக்கு கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு பவுண்டேரி ரோசில் பொசேஜோ சிவ சுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கத்தில் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு வரை கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு காட்சிகளை மற்றும் சிறப்பு வழிபாடுகளை

ஒளிபரப்பாகும். அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர்களில் குரலில் நீங்கள் கேட்கலாம். முதலில் அகவாணி மற்றும் அனை தேவராஜ் முத்துசாமி குரலில் இதோ நாராயண ஹரி என்னும் பாடல்.

இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்க்கும், அல்லது கோவிந்தன் திருவிழாவை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று கத்ரபோனிலிருந்து சிரோன் மணி, விஜயன், விஜயா, விஸ்வன், வைரை, வைரவன், ஆறுமுகம், வேணி, சுபன், கல்வின், கவிஞன், பொன்னன் குடும்பம் ஆஃப் நியூ கோவ் மற்றும் அம்மா ஆனி கோவிந்தன் உங்களுக்காக நாங்கள் அளித்து இருக்கின்றோம். யூனியன் பார்க்கிலிருந்து அம்மா ஜீவா கோவிந்தன் தமது குழந்தைகளுக்காக அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். கிஷந்தன், தேஷிகா, மிது, கிருஷ்ணா, அஷ்லே, நிலேஷ், ஓவன், ஸ்ரீயா, கிஷினி, ஆயுஷ், குழகன், அனவி, லட்சுமி, கியான், மருதைமுத்து, சத்யன், வெங்கடபிலே, வைத்திலிங்கம் ஆஃப் பெச்சிபா, நைக்கன், முத்துசாமி, முனிசுவாமி மற்றும் நம்முடைய ஆர்எம் 3 வானொலி அன்பர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா. ரிவியா ஜுகாபாலிலிருந்து அம்மா மனன் பெருமாள் கோவிந்தன் திருவிழாவினை ஒட்டி ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். பேரன் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை தியானா, மகன்மார்கள் சஞ்சீவன் ஜெசன், மருமகள் சந்தி கெசிலா, பாட்டி தங்கச்சி சுபமா, தம்பி தங்கைமார்கள், அன்னிமார்கள் மாலினி, வனிசா, வசந்தா, ரூபி, கோவில் அர்ச்சகர் திரு பெருமாள் சுப்ராய்து மற்றும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். இனி இடம்பெறுவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் து தனவி. வாழ்த்துகின்றவர்கள் அம்மா ஷாலினி, அப்பா அருளன், லம்போதரன், தனியன், கமலம், சரவணன், திருவடி, பாதினி, யானா, மோகனா, ஹரிணியன், குமரன், கலையரசி, கேலன், அப்பாய் செவம், தத்தா சிவன், அம்மாய் ஃபி, தத்தா தேவன், அனைத்து முருகப்ப நாயக்கன் மற்றும் வீரராகு குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். காக்கவால் கியூபிப்பிலிருந்து அத்தே மணி செலன் அவருடைய பிறந்த நாளை முடித்து மகள்மார்கள் விமி, ஃபிது, ஜயும், மகன் கவி, ஷப்னம், விஜதா, சஞ்சீவன், கெல்வின், யுனா, பாரு, அப்பல்சாமி, சஞ்சனா, இறைவன், அருமை, அனி, சிரோன், ரஞ்சிதம், தேவி, ஃபி, ராகினி, லெனா, திவன், அத்தே சீதா மற்றும் அமே ராஜு ஜெகம்பரம், அத்தே ஷிம்லா, யோஷினி, நிவன், அனைத்து மம்பத்தா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். புனக்கோயிலிருந்து அக்கா தேவன்றி, மல்லிகை, நீலா, ராஜன்றி, சிவகன், ஜயா, மலிதா, ரோசிலிருந்து வள்ளி, குமார், மெவின், மெலினா, அருஷி, அருவி, சைதவி, அனைத்து முத்துப்பையன் மற்றும் சுப்பராயன் குடும்பத்துக்கு அடுத்த பாடலை அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய மொரீசியஸ் தமிழ் பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த வினிஷா, வித்வான் ராஜேஷ் மர்தே, வித்வான் மைவன் மர்தன், மொரீசியஸ் தமிழ் பேசுவோர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சரஸ்வதி, கோவில் கூட்டிணைப்பைச் சேர்ந்த விஷாகம், மதினி, ரேவதி மற்றும் ஐயா ராமசுவாமி உங்களுக்காகவும் அடுத்த பாடல். இதே பாடலை நாங்கள் கைவின் தமது முதல் பிறந்த நாளை முனித்து சாப்பிளிலிருந்து அம்மா ராவினா, அப்பா எல்வின், அம்மாய் தத்தா, அம்மாய் ஜயா, தாத்தா ராவின், விதிஷன், தித்தி, ஜானு, அனே கேதன், அத்தே ஜெனிதா, ஒரை, சினாம், குமிலா, சிற்றப்பா, குவிலன், அனைத்து கைவினுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். மெல்போர்னிலிருந்து ஜோய்வின் தன்றாயன் தமது பிறந்த நாளை முனித்த அம்மா விமா, பழகன், நெல்யா, அப்பாய் ராஜேஷ், தாத்தா ராஜன், அத்தே லவ்னா, மாமே மெவின், அத்தே அஞ்சலி, கியான், அம்மாய் வைத்திலிங்கம், அம்மாய் அம்மா தேவி, சஞ்சனா, வசன், தத்தா ராமகிருஷ்ணா, அம்மாய்

Vega, Tata Kumar Sana Pai Nicole, Tata Nadesh, Roy, Anaitu Tandrayan, Nasigadu, Saminadan Vaitilingam, Kudumbam, Agiurin Sarbagavum, Amai Vinoda Iavu Sarbagavum, Vartukal Palam. Indra Piton Urlerenda, Amamani, Nalan Tamada, Pirandanale Kundadi Irkintar, Vartagintra Vargal, Elvesia Lerenda Arulan. மற்றும் பிதோன்லிருந்து அழகன் கண்ணன் கனகி பமிலா கார்த்திகேயன் பாதினி மற்றும் தேனருவி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களமாய் மணி. இதோ அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரல்களில் நீங்கள் கேட்கலாம்.

அடுத்த பாடலை நாங்கள் மவுண்ட்லிருந்து ராதா மங்காபதி தமது பிறந்த நாளை முனித்து கணவன் தேவாதே ஷாலினி ராஜினி நெசன் இவன் வெற்றிவேலன் கிருஷாலன் அனை ராஜன் அனை ரூபி அனைத்து மங்கபத்தி குடும்பம் கோவிந்தன் குடும்பம் மற்றும் கதேவில் வலு குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நம்முடைய மொரீசியஸின் பாடகி டாக்டர் ஜீவாஷி பரிமானன் அவர்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தனது இனியான குரலாலும் இசை திறமையாலும் பாடல்களின் மூலம் பலரது இதயங்களை கவர்ந்தவர்கள் அவர்கள். அவர்கள் இசை பயணம் மேலும் சிறக்கவும் அவர் குரல் என்றும் இனிமையாக ஒலிக்கவும் அவர் நல்ல உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நீண்ட காலம் வாழவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். இனிய பிறந்த நாள் நன்னாளில் அவர்களுடைய குரலிலேயே ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா ஜிவாஷி. மேலும் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. அனைவருக்கும் கேட்குமாறு நன்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த.

அன்பு மக்களே, இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக பூமாலை தமது பிறந்த நாளை முன்னிட்டு கிரீஷ், புஷாந்த், கத்ரிசன், மலோன், கிசன், ஜெசன், ஹன்சன், அஞ்சிலே, மணிமலை மற்றும் அனைத்து மோரிமுத்து மற்றும் ராம்தாரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் அம்மா பூமாலை, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

தொடர்ந்து 5 மணி வரை நீங்கள் கேட்கலாம். ஆம், இங்கு எமோது இருந்து அறைப்பாளர் ஒருவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகின்றேன். அவனை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் மயிலன், வருக வருக.

0: உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
1: இன்னும் சிறிது நேரத்தில் நள்ளிரவு வழிபாடு நடைபெற உள்ளது. செய்து வருகின்றவர் இத்திருக்கோவிலில் திருப்பணி ஆற்றி வரும் அர்ச்சகர் விசாகன் அவர்கள்.

0: गोविंदा गोविंदा
1: எல்லோருக்கும் வணக்கம் ono mamla direction et mon personnel nous remercions encore une fois
2: tout le monde qui est présent comme nous troisième carte de bougie
3: திருநாம பரிகத்தி ஒரு பகுதியை கேட்டீர்கள். ஓடியவர் செல்வன் மயிலன் அவர்கள். ஆம் அன்பர்களே, கோவில் பிரகாரத்தில் ஒரே பக்தி பயம். இங்கு பக்தர்கள் பலர் அமர்ந்திருக்கின்றார்கள். பக்தர்கள் கோவிந்தா என்கிறார். வழிபாடு செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து வழிபாட்டு கூடுதல் பலன்களை பெறலாம்.
4: செய்து வருகின்றவர் நள்ளிரவு பூசை நடைபெற்றது. செய்து வருகின்றவர் இத்திருக்கோயில் திருப்பணியாற்றி வரும் அர்ச்சகர் விசாகன் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் இத்திருக்கோயில் பஜனைத்தார்கள் இவர்கள் வழங்கும் கண்ணனை போற்றும் சில பாடல்கள்.

அவர்களை இப்பொழுது மெடியில் அமைந்திருக்கும் இத்திருக்கோவில் பஜனை கழகத்தார்கள் பெண்மணிகள் இணைந்து திருமாலை போற்றும் கண்ணு பிராணி போற்றும் பக்தி மிகும் பாடல்களை பாடுவார்கள்.

மிக அருமையான காட்சி நீங்கள் பார்க்க வேண்டும். கம்பசேவையை சுற்றி அருமையான கும்மியாட்டம் ஆடினார்கள் நம் பெண்மணிகள். ஆமாம் அன்பர்களே, நீங்கள் கோவிந்தா போற்றி எனும் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக 5 மணி வரை. இப்பொழுது நாம் பூப்லாம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் இருக்கின்றோம். இங்கு கோவிந்தன் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். திருவிழாவின் போது ஒரு மூலையில் கண்ணபிராணி அலங்கரித்து படையில் இட்டு பூசையை செய்து

0: வருகின்றவர் அர்ச்சகர் அவர்கள்.
1: அன்பான நேயர்களே, ஆண்டாளருடைய திருப்பாவையில் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற வழி இடம்பெற்றுகிறது. இதன் பொருள் நாராயணனே நமக்கு பறையை அருள்வான் என்பதாகும். ஆழமான வைணவ பொருளில் இது இறைவனை அருளையும் அவனுக்கு தொண்டு செய்யும் போற்றையும் கூறுகிறது.
0: புரட்டாசி கோவிந்தன் நான்காவது சனிக்கிழமை பக்தர்கள் நமது நாட்டில் பல பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து கோவிந்த பெருமானை வணங்கி வருகின்றார்கள். இன்றைய நன்னாளில் மந்திரங்கள் ஓதவும் பக்தி பொங்கும் பாடல்கள் பாடி யாவும் ஏற்றிய திருவிளக்கை சுற்றி கும்மி ஆடவும் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன.

இப்பொழுது நாம் பூப்ளா அருள்மிகு டொமனி அம்மன் திருக்கோவிலில் இருக்கின்றோம். இங்கு பக்தர்கள் பலர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் போற்றி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பஜனை கழகத்தார்கள். இவர்கள் திருமாலை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை பாட போவார்கள்.

புரட்டாசி கோவிந்தன் சனிக்கிழமை தற்போது நமது நாட்டு சுற்றிலும் கோவிந்தன் பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது நாம் போப்பலாம் ஊழிருந்து அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் இருக்கின்றோம். இங்கு திருக்கோவில் சங்கத்தார்கள் சேர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு வழங்கப் போகின்றார்கள். இங்கு எம்போது இருந்து அன்பர் மயிலன் அவர்களும் நாமும் நாம் இருவரும் இணைந்து சிறப்பு நிகழ்ச்சியை மீண்டும் உங்களை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகின்றோம். இப்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கு மாரியம்மன் சுப்பிரமணிய திருக்கோவில் பஜனை கழகத்தார்கள். இவர்கள் பாடும் சில பக்தி பொங்கும் திருமாலை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

0: ஆமாம் அன்பர்களே, இங்கு பக்தர்கள் பலர் இருக்கின்றார்கள். இரவு முழுதும் கோவிந்த பெருமான் மீது பக்தி பரவசமூட்டும் பாடல்களை கேட்டு வந்து ரசிக்கின்றார்கள். இது போன்ற பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து இத்திருக்கோவிலில் பொப்லாம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நிறைய வழிபாடும் அழகான இசை பாடல்களையும் பாடி வருகின்றார்கள். அவற்றை கேட்டு ரசித்து இரவு முழுதும் பயபக்தியோடு கூடியிருக்கின்றார்கள். பக்தர்கள் யாவரும் பயபக்தியோடு இந்த வழிபாட்டை கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கோவிந்த பெருமானை புகழ்ந்து பாடுகின்றார்கள். இவர் பயபக்தியோடு கேட்டு கோவிந்த பெருமானின் அருளை பெறுகின்றோம். இதோ இத்திருக்கோவிலிருந்து இங்கு கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நெய் நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இச்சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து விடிய காலை 5 மணி வரை நீங்கள் கேட்கலாம்.
1: இன்னும் பல ஊர்களில் இருந்து பஜனை கரகத்தார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவர்களை வரவேற்கின்றோம். அவர்கள் இசை அமைத்து வழங்க போகிறார்கள். இதோ மேடையில் அமர்ந்திருக்கும் மாரியம்மன் சுப்பிரமணியர் கோயில் பஜனை கரகத்தார்கள் பாடும் பக்தி பொங்கும் பாடல்கள். சிறப்பு

0: நிகழ்ச்சி எமது RM3 வானொலி ஒளிபரப்பாகி வருகின்றது. சரியாக வரியாக 5 மணி வரை நீங்கள் கேட்கலாம்.
1: இப்பொழுது கம்ப சேவையை சுற்றி மாரியம்மன் சுப்பிரமணியர் கோவில் பெண்மணிகள் கோலாட்டம் ஆடுகின்றார்கள்.

0: தேன் போல தித்திக்கும் இனிய கண்ணபிரானை போற்றும் கண்களை கவரும் அழகான நடனங்கள் காதுக்கு சுவை தரும் இன்னிசை பாடல்கள் இங்கு கோவிந்தன் திருவிழா விழாவுக்கு ஒரு தனி சிறப்பு வருகின்றது இங்கு மொரிஷியஸ் பண்பாட்டு மையத்தின் குழு மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர் வழங்கும் பக்தி இசை பாடல்கள் இதோ தலைமை குரலில் பாடும் அஸ்தினி ரங்கன் அவர்கள் வழங்கும் பக்தி இசை பாடல்கள் இதோ அவரை கேட்போமாக
1: டெஸ்ட் டெஸ்ட் 1 2

ஆம் இப்போது நாம் கேட்கவிருக்கும் இனிய பக்தி பாடல் யசோதே தாயின் அளவற்ற பாசத்தையும் எடுத்துரைக்கும் மாடு மேய்க்கும் கண்

பெருமை கூறும் பாடல்களை பாடியவர் நம் உள்ளூர் கலைஞர் அஸ்தினி ரங்கன் அவர்கள். பக்திமிகும் பாடல்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள். திருவாலை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்திமிகும் பாடல்கள்.

சுவை தரும் பாடல் மொரிஷியஸ் பண்பாட்டு மையத்தின் குழு வழங்கிய பக்தி இசை. பாட்டுக்கு குரல் தந்தவர் நம் உள்ளூர் கலைஞர் செல்வன் மயிலன் அவர்கள். இந்த விரத நாட்களிலே நாம் காட்டல் கடவுள் திருமாலை கோவிந்தன் நாராயணன் கோபாலன் இத்திருப்பெயர்கள் கூறி அன்போடும் பக்தியோடும் வழிபட்டு எல்லா நலங்களும் பலங்களும் பெறுவோமாக. சிறந்த நாளில் புனித நாளில் தற்போது பல்வேறு இடங்கள் கோவிந்தன் திருவிழா சீரும் சிறப்புமாய் கொண்டாடி வருகின்றோம். நமது நாடெங்கும் ஒரே பக்திமயம் புரட்டாசி கோவிந்தன் சனிக்கிழமை பெறும் நாளில் கோவிந்த பெருமாளும் உகந்த நன்னாள் இன்று. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு நிகழ்ச்சி எமது ஆர்எம் ஸ்ரீ வானொலியில் நே நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகி வருகின்றது. சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக விடியற்காலை 5 மணி வரை இங்கு வருகை தந்திருக்கும் காங்கும் நாராயணன் பஜனை கூட்டத்தார்கள் அவர்கள் மேடையில் வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்கள் இன்னும் சில பக்தி பொங்கும் பாடல்களை திருமாலை போற்றும் பக்தி பாடங்களை அவர்கள் பாடுவார்கள்.

0: भगवान श्री कृष्णनिन तिरुनामंगल ओलिक्कुम इंद इनिय तिरुनामत्तिल अरुल्मिगु द्रौपदी अम्मन तिरुकोयिलिलिरुंदु गोविंदन पोत्रुम गोविंदा पोत्रि एन्रुम सिरप्पु निगळ्च्चियै उंगळुक्कु अनैवरुडमुम पगिर्ंदु कोल्वदिल पेरुमगिळ्च्चि गोविंदा गोविंदा
1: இச்சிறப்பு வழிபாட்டில் நாம் அனைவரும் கலந்து திருமாலை திருவருளை பெறுவதற்காக சிறப்பு வாய்ப்பு கிடைத்தது. இதோ மேடையில் அமர்ந்திருக்கு காங்கும் நாராயண பஜனை கூட்டத்தார்கள் அவர்கள் வழங்கும் பக்தி இசை பாடல்களை நாங்கள் கேட்போம்.

கண்ணனின் திருநாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் பக்தி மனம் கமழும். அந்த பரந்தாமனின் பெருமைகளை போற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் இணைகின்றோம். இசையும் இறைபக்தியும் சண்மீகமும் இந்த இனிய திருநத்தில் கோவிந்தன் திருப்புகழை பாடி மகிழும் நம் சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள்.

0: நாவில் கோவிந்த நாமம் நெஞ்சில் கண்ணனின் திருவருள். இதுவே நம் கோவிந்தன் போற்றி. பகவான் கிருஷ்ணனின் திருவடிகளை மனதில் நிறுத்தி அவனது திருநாமங்களை நாவினில் போற்றி பக்தி பெருக்குடன் நிகழ்ச்சியை துதர்வோம்.
1: ஆம், இந்த பூசையில் கலந்து கொண்ட அத்தனை பக்தர்களும் நிச்சயமாக திருமால் திருவருள் கிடைக்கும் என்பது நம்புகிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இத்திருக்கோவிலில் நடத்தும் 4வது கால பூசை இறுதி கால பூசை செய்து வருகின்றவர் திருக்கோவில் திருப்பணியாற்றி வரும் அர்ச்சகர் விசாகன் அவர்கள்.